தரங்கா பலாங்க தரங்க காரி வந்தேக்கு வெந்தனே சமக கம்ட ராட்டட நோட்ட அஹிந்த கயான பிந்துவை 706 266 166 அங்கேட்ட